நம்பி மஞ்சளேறிவா, கொஞ்சம் திங்களாய்வா, கும்பி மஞ்சளேறிவா, கொஞ்சம் திங்க

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: ഹായ്, ഹലോ, വണക്കം ആൻഡ് വെൽക്കം ടു ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കാഫി, ഒരു പക്ക തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കാഫി. ഈവനിങ് ഷോല നാ ഉങ്ക ആർ ജെ യശോ ജോയിൻ
3: பண்ணிருக்கேன்.
2: வீக்கெண்ட் ஈவினிங் வந்தாச்சு, அதுவும் செப்டம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட். ஃப்ரெஷ்ஷா பாசிட்டிவா செம்ம எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ண போறோம். வீக் டேஸ்ல இருக்க வர்க் பிரஷர், லைஃப் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அடுத்த 3 மணி நேரம் நம்ம ஜாலியா டிராவல் பண்ண போறோம். நம்ம காலிவுட் ஃபில்டர் காஃபி ஷோல வழக்கம் போல இந்த வாரமும் நிறைய காலிவுட் சினிமா அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. முக்கியமா ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவிஸ், ரிலீஸ் ஆக போற மூவிஸ், சினிமால என்ன அப்டேட் இன்னைக்கு, அது மட்டும் இல்லாம எந்த மூவி நல்லா போகுது, எந்த மூவி ஃபேன்ஸ் இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கின்ற மாதிரி எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். அதனால எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீக்கெண்ட் ஈவினிங்கா இன்னும் ஜாலி மூடுக்கு மாத்துற மாதிரி நிறைய எனர்ஜெட்டிக்கான பாட்டும் காத்துட்டு இருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான தமிழ் ஃபில்டர் காஃபி மாதிரி ஸ்ட்ராங்கா இந்த ஷோ இருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து கேட்கலாம். ஸோ மைடியர் மக்களே, செப்டம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்டை நம்ம ஃபில்டர் காஃபியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஷோவோட ஓப்பனிங் சாங் ஆன் த வே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear makale. The Filter Coffee with me now, RJ Yashu, only on Radio Suno. நம்ம ஷோல நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அடுத்த திரைப்படமான தர்மன் மூவி செட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, சினிமால ஒரு படம் ஷூட் பண்றாங்கன்னா ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு தான் க்வெஸ்சனா இருக்கும். ஆனா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட், காயடு லோஹார். பவளமல்லி பாட்டு பாத்துருப்பீங்கல்ல, அந்த பாட்டுல பயங்கரமா டான்ஸ் பண்ணிருப்பாங்க ஒரு பொண்ணு, அவங்க தான். அண்ட் ஆல்ரெடி டிராகன் படத்துல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து தர்மன் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தர்மன் மூவியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அடுத்த திரைப்படம். அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயே பயங்கரமான ஒரு டாக்டர் கெட்டப்ல இருப்பார் ரஜினி சார். அவரு கூட சேர்ந்து சிம்ரன் மேம், ராஷிகண்ணன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சென்னையில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு கயிறு லோஹார் டான்ஸ் ஆட போறாங்களாம். இதை கேட்ட உடனே சாங் எப்படி இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, யாரோட காம்பினேஷன்ன்ற மாதிரி பல கேள்விகள் நம்மளை சுத்தி இருக்கு. அதுக்கு வந்து மூவி டீம் தான் அப்டேட் கொடுக்கணும். பொதுவா சூப்பர் ஸ்டார் படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங் சாங் தான் பாத்தீங்கன்னா படத்துக்கான ஐப்பே கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கயிறு டான்ஸ் பண்றாங்களாம். ஒரு ஹீரோயின் ஒரு படத்துக்கு வந்து போறாங்கன்னா ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடைச்சா அந்த ஒரு பாட்டை பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான ரீச் கிரியேட் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம கயிறு இப்போ தமிழ் சினிமால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்டென்ஷன் இருக்கு. பவளமல்லி பாட்டுலயும் டான்ஸ் பாத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ சூப்பர் ஸ்டார் படத்துல அனிருத் மியூசிக்ல ஓப்பனிங் சாங்ல கயிறு வந்து ஆடுறாங்கன்னா படத்துக்கான செலிப்ரேஷன் மூட் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் பத்தின அப்டேட் இது வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்காக வந்து கயிறு ஒரு பயங்கரமான டான்ஸரான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம லைஃப்லயே பாருங்களேன், நமக்கு டான்ஸ் ஆடவே தெரியலனா கூட வீட்டுல ஒரு விசேஷம், வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்துட்டா டிஜே பாட்டை போடும் போதெல்லாம் நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து சினிமால வந்து டான்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கான்பிடன்ஸ் இருந்தா போதும், நீங்களும் நாளை பிரபுதேவா மாறலாம். சோ மை டியர் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அடுத்த மாதம் அக்டோபர் 15 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா தர்மன் படத்தை பத்தின அப்டேட் இது வந்தா கண்டிப்பா நம்ம ஷோர்ல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാർ ദ ഷോ മൈ ഡിയർ മക്കളെ, ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗങ്ക ആർജെ യാഷോ ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நம்ம ஷோல போல காலிவுட் சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப கொஞ்சம் சீரியஸான சினிமா மேட்டருக்கு போலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு ஆக்டர் இருக்காரு, அதாவது கூட்டத்துல ஒருத்தனா சினிமா ஜேர்னி ஆரம்பிச்சு காமெடியன் ஆகி இன்னைக்கு ஹீரோவா பல படங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ஆக்டர் சூரி. சூரி நடிச்சு ரிலீஸுக்கு ரெடியா இருக்க படம் தான் மண்டாடி. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுது, ஒரு ரஃபான விஷுவல், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது மட்டும் இல்லாம, இதை பார்க்கும் போதே ஒரு கடல் சீயம் மையமா வச்சு ஒரு அட்வென்ச்சர் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டீசர்லயே பாத்தீங்கன்னா, ஆக்டர் சூரியோட ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா தெரியுது. மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட சினிமா ஜேர்னியவே ஒரு படமா எடுக்கலாம். அந்த அளவுக்கு சினிமாலையும் கஷ்டப்பட்டுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த மண்டாடி திரைப்படத்துல வந்து சூரிக்கு எதிராக நிக்கிற வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கு சினிமால ஹீரோவா பல படங்களை பண்ணிய சுஹாஸ் அவர்கள் இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதுவும் சாதாரணமா இல்லாம புலி அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர்ல, அதாவது சூரி ஒரு சைடுனா சுஹாஸ் ப்ரோ இன்னொரு சைடு, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஒரு மோதல், போட்டி சம்பந்தப்பட்ட பல சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஹைலைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தோட ஆடியோ லான்ச்லயும் பாத்தீங்கன்னா சுஹாஸ் அவர்கள் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காருன்னா, இந்த மண்டாடி திரைப்படம் தன்னோட சினிமா ஜேர்னில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுவும் நல்ல விஷயம். ஒரு ஆக்டர் வந்து தெலுங்குல ஹீரோவா பண்ணிட்டு தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் படத்திலே வில்லனா பண்றாரு, அதுவும் சூரிக்கு எதிரா. சோ மண்டாடி திரைப்படத்துல சூரி வர்சஸ் சுஹாஸ் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மகிமா நம்பியார் இந்த படத்துல வந்து ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அண்ட் மதிமாறன் புகழேந்தி இவர் தான் டைரக்டர். முதல் படம்னு சொல்றாங்க, ஆனா டீசர் பார்க்கும்போது முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்க போறோம் சூரியோட மண்டாடி திரைப்படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். Stay tuned to the Filter Coffee with me now, Garji Yashow.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളേ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയില நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஷோல வந்து பல சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், நிறைய ஹீரோஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி
3: யாரு, நான் யாரு, குய்யால நான் யாரு.
2: விஜய் சேதுபதி வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகுது. ஆனா படம் மட்டும் ஏன் ரிலீஸ் ஆக மாட்டேன்னு அப்படின்னு டவுட் இருக்கும்ல, எனக்கும் அதே டவுட் தான். அதை பத்தி அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா 2026 இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தாரு, நிறைய படத்துக்கு ஷூட்டிங் எல்லாம் போனாரு, ஆனா படம் மட்டும் ரிலீஸ் ஆகவே மாட்டேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காந்தி டாக்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 திரைப்படங்கள் வந்து ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு, ஆனா எப்ப ரிலீஸ் ஆகும்னு ப்ரொடியூசருக்கே தெரியாது. சோ நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட 3 திரைப்படங்கள் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா பத்தா. இந்த படம் வந்து அக்டோபர் 1 ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க, ஆனா அதுமே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் படத்தை பத்தி நம்ம ஷோலே நிறைய பேசியிருக்கோம். டைரக்டர் மிஸ்கின் சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால எல்லா ஃபேன்ஸும் காலிவுட்ல வந்து எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்றாங்க. பட் ரிலீஸ் டேட் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, ஆனா அபிஷியல் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி தேர்ட் ஃபிலிம், 3rd திரைப்படம் Slumdog 33 டெம்பிள் ரோட், டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த மூவியோட OTT பிசினஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா, அதனால ரிலீஸ் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. ஸோ விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் பொறுமையா இருங்க, ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியாது, ஸ்லம் டாகும் எப்போ வரும்னு தெரியாது. பொறுமையா இருந்தால் ஓகே, காத்திருப்புக்கு பலன் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அது விஜய் சேதுபதி படம். அதனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 திரைப்படங்களும் சரியான கேப்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மட்டும்தான் அவருக்கும் நல்லது, ப்ரொடியூசருக்கும் நல்லது, பாக்கிற நமக்கும் நல்லது. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதிக்கே லவ் யூ சொல்ற மாதிரி நானும் ரவுடி தான் மூவில இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். அனிருத் மியூசிக்ல தங்கமேனு நயன்தாராவை குஞ்சிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் டு ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு போகலாம்.

0: ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
1: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയില. പല സിനിമ അപ്டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஃபில்டர் காஃபில சுகரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வரப்போற அப்டேட் மியூசிக் லவர்ஸுக்கு. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல, போமா போ வாய்ப்பே கிடையாது. எஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் இளையராஜா இளையராஜா தான். ஒரு பக்கம் நம்ம மாஸ்டர் இளையராஜாவும், இன்னொரு பக்கம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாலே இதுல என்ன புதுசா பண்ண போறாருன்ற மாதிரி கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ், ரிஷிகாந்த், சனந்த் நடிக்கிற படம் தான் தோரதி. இந்த படத்துக்கு இசை நம்ம இசை ஞானி இளையராஜா தான். இந்த காம்பினேஷன்ல ரெண்டு சாங்ஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் டபுள் விருந்து. முதல் பாடல் கல்யாண விருந்து. இந்த சாங்கை கேட்டாலே 80s 90s காலத்துக்கே போயிட்டு ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பழைய காலத்து மெலடி ஃபீலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரசன்டேஷனும் இருக்கு. அந்த சாங் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரிலீஸ் ஆகி இப்ப 7 மில்லியன் வியூஸ் தாண்டி ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள அடுத்த பாட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த பாட்டோட பேர் வந்து முத்துமணி. இந்த சாங்கும் ரிலீஸ் ஆகி இப்ப 4 மில்லியன் வியூஸ் தாண்டி ஓடிட்டு இருக்கு. நம்ம காலிவுட் சினிமால ஒரு பக்கம் சாய் பியங்கரும், இன்னொரு பக்கம் ராக் ஸ்டார் அனிருத்தும் பாத்தீங்கன்னா மாறி மாறி நான் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியா தான் வந்தாரு விநாயக்னு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போய் டாப்ல இருக்காரு நம்ம இசைஞான இளையராஜா. அவர் என்னைக்குமே டாப் தான், அந்த சந்தேகமே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் போட்ட பாட்டெல்லாம் எப்ப கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நம்ம சைல்ட்ஹுட்ல சின்ன வயசுல கேட்ட ராஜா சார் சாங் எல்லாம் 30 இயர்ஸ் கழிச்சு இப்ப கேட்டாலும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவும் ஒரு பாட்டை கேட்கும் போது ஒரு பாட்டா மட்டும் இல்லாம பல ஞாபகங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு மியூசிக்கோட மேஜிக். அதனால மீண்டும் ஒரு முறை ராஜா சார் மியூசிக்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் காத்துட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு, சோ டபுள் சந்தோஷம். இந்த டோரதி படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்களாம், சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ரெண்டு பாட்டையும் ரிபீட் மூட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஷோலையும் ராஜா சார் மியூசிக்ல இந்த டோரதி மூவில இருந்து கல்யாணம் விருந்து பாட்டு ஆன் தி வே பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவ ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட்டு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗ ഗാർജി യാഷോ ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில பல சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த க்வெஸ்சன் என்ன, அந்த படத்தோட பார்ட் 2 எப்ப பண்ணுவீங்க? அதுவும் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் வந்து செம்மையா கனெக்ட் பண்ணுச்சுன்னா ப்ரொடியூசர், ஃபேன்ஸ், சோசியல் மீடியா எல்லாருமே ஒரே கேள்விதான் கேட்பாங்க டைரக்டர் கிட்ட, இந்த படத்தோட பார்ட் 2 பண்ணுங்க பாஸ்னு. அப்படி பார்ட் 1 நல்லா இருந்து பார்ட் 2 பண்ண பல படங்கள் வந்து பல்பு வாங்கியிருக்கு சினிமால. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா பிரேமலு. 2024 வந்த மலையாளம் மூவி தான் பிரேமலு. இந்த படம் வந்து கேரளால மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலயுமே பெரிய ஹிட் தான். மமிதா பைஜு, நஸ்லின்னு ரெண்டு பேரோட அந்த கேரக்டர், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த காமெடி, அந்த சிம்பிள் லவ் ஸ்டோரின்னு எல்லாமே ஆடியன்ஸுக்கு வந்து செம்மையா கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேமலு 1 ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரேமலு 2 வந்து அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ பிரேமலு 2 அபிஷியலி டிராப் ஆயிருச்சு. என்னங்க இது, ஒரு நல்ல காதல் கதை, அதை கண்டினியூ பண்ணி பார்ட் 2 எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி நிறைய பிரேமலு ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் பரவாயில்ல, ஏன் டிராப் ஆச்சு அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து டைரக்டரே கொடுத்துருக்காரு. என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் கிரிஷ் ஏடி இருக்கார் இல்லையா, இப்போ வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதாவது செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்டோரியை வந்து அவரும் அந்த படத்தோட கோ ரைட்டர் கிரண் ஜோசப் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதை வந்து சரியான டைரக்ஷனில் போகலையா அப்படின்னு அவருக்கே ஃபீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபர்ஸ்ட் பார்ட்டோட குவாலிட்டி ஈக்குவலாக கொண்டு வர முடியலன்ற மாதிரி அவங்களுக்கு தோணி, அதனால அந்த படத்தை வந்து டிராப் பண்ணிட்டாங்களாம். பட் நிஜமாவே இது ஒரு நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சூப்பர் ஹிட் மூவிக்கு சீக்குவல் பண்ணாம இருக்கிறது சுலபமான விஷயமா இருக்காது. நம்மளா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்போம். அதுவும் ஃபர்ஸ்ட் மூவி வந்து பயங்கரமான ஹிட், செகண்ட் மூவி ஸ்டோரி ரெடி ஆகலன்னா கூட பரவாயில்ல, ஸ்டோரி அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு. ஆனால் டைரக்டர் கிரிஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரிஸ்க் எடுக்காம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியலனா பார்ட் 2 வேண்டான்ற மாதிரி முடிவெடுத்திருக்காரு. ஹானஸ்ட்லி இது ஒரு நல்ல லெசன் நமக்குலாம். ஏன்னா நம்ம லைஃப்லையும் இப்படி தான், இந்த மாதிரி பார்ட் 1 போய் பார்ட் 2 வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த பார்ட் 2 வாய்ப்புகளை வந்து நம்பி ஏமாந்து போகாதீங்க. சம்டைம்ஸ் இதுதான் நல்ல எண்டிங்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன். அதனால வந்து எல்லாத்துக்கும் சீக்குவல் அவசியம் கிடையாது. ஸோ பிரேமலு 2 வரலன்னு எந்த ஃபேன்ஸும் வந்து கஷ்டப்படாதீங்க. ஒரிஜினலாகவே பிரேமலுவோட மேஜிக் கெடுக்காம ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். சோ பிரேமலு 2 வரலனா என்ன, மமிதா பைஜுவை செலிப்ரேட் பண்ற மாதிரி டூட் படத்துல இருந்து சாய் பியங்கர் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்து மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. இது பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபி ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு லவ் மூடுக்கு போயிட்டேன் நினைக்கிறீங்களா? எஸ், இந்த சாங்க்கு சொந்தக்காரர், மலையாளம் சினிமால இருந்து உருவான ஒரு ஸ்டார், இன்னைக்கு தமிழ் சினிமால வந்த உடனே நம்ம வீட்டுல ஒருத்தரா ஃபீல் பண்ண வச்சாரு, நம்மளோட துல்கர் சல்மான். ஓகே கண்மணி படத்துல ஆதியா வந்த துல்கர் ஒரு ஜெனரேஷனையே காதல்ல விழ வச்சாரு. இப்ப அவரோட லேட்டஸ்டான மூவி ஐ ஆம் கேம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த இந்த ஐ ஆம் கேம் படத்தோட ஓபனிங் ஈவெண்ட்ல இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை துல்கர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு தமிழ் சினிமா பாக்குற மாதிரி ஃபீல் கண்டிப்பா கிடைக்குமா? ஏன்னா இந்த படத்துல வந்து நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. கதிர், மிஸ்கின் சார், சம்யுக்தா, ஆந்தனி வார்கிஸ் மாதிரி முக்கியமான காஸ்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து காமெடியோட சேர்ந்து மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், ஆக்ஷன் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு படமா இருக்க போகுது. அதாவது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் பேக்கேஜா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் துல்கர் சல்மானுக்கும் தமிழ் சினிமா மேல இருக்க லவ் வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஓகே கண்மணி, கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்தல் மாதிரி படங்கள் பார்த்திருப்பீங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து மிக மிக நெருக்கமான ஒரு கேரக்டர். அதனால துல்கர் ஒரு மலையாளம் ஆக்டரா இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவரை வெளியாள் மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதுதான் சினிமாவோட அழகு. லாங்குவேஜ் வேற, இண்டஸ்ட்ரி வேற, ஆனா ஒரு நல்ல சினிமா வந்துட்டா ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ரசிப்பாங்க. ஸோ ஐ ஆம் கேம் மூவியை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவி எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொல்லாதவன் மூவில இருந்து ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல எஸ்பிபி சார் அண்ட் யோகி பி சேர்ந்து பாடின ஒரு பாட்டு கேட்க போறோம். Stay tuned in the Filter Coffee with me, now your RJ Yashu, only one radio suno ketu ketu.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ ബൾവ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ. ഇത് ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി വീക്കെൻഡ് ഷോ. ആണ് അവങ്ക ആർജെ യശോ ടാക് பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா போயிட்டு இருக்கல ஷோ. அதுவும் நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணி மனசை கொஞ்சம் ஓபன் பண்ணி கேட்கற மாதிரி ஒரு மேட்டர் சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம சினிமால நிறைய பேர் செஞ்சுரி அடிப்பாங்க. ஐ மீன், 100வது திரைப்படம், ஹீரோவுக்கு 100வது படம், டைரக்டருக்கு 100வது படம்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 100வது படம்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே? தமிழ் சினிமாவோட பிஜிஎம் கிங் சாம் சிஎஸ் இப்போ 100 படங்களை கடந்து வந்திருக்காரு. அவரோட 100வது படம் கார்த்தி நடிப்பில் பி எஸ் மித்ரன் டைரக்ஷன்ல வரப்போற படம் தான் சர்தார் 2. நிஜமாவே தமிழ் சினிமால கவனிக்கப்படாத ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு மியூசிக் டைரக்டர்னா நான் சாம் சிஎஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் இசையமைத்த நிறைய பாடல்கள், நிறைய பிஜிஎம் பாத்தீங்கன்னா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு யாருமே வந்து கவனிக்காம கேட்டுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சினிமால 100வது படம்ன்றது வந்து அந்த 100 நம்பருக்கு பின்னாடி வந்து வெறும் சக்சஸ் மட்டும் கிடையாது, நிறைய வழி இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும், செட் பேக் எல்லாம் பண்ணிதான் இந்த மைல் ஸ்டோனுக்கு வந்திருப்பாரு. அதனால நம்ம ரேடியோ சுனோ சொந்தங்கள் சார்பாக இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சினிமா மூவில 4 பாட்டை கம்போஸ் பண்ணா மியூசிக் கம்போசரோட வேலை முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கலாம், ஆக்ஷன், எமோஷன், ஒவ்வொரு உணர்வுகளையுமே ஆடியன்ஸுக்கு கடத்தணும். அதான் மியூசிக் கம்போசரோட மேஜிக். அது மட்டும் இல்லாம 100 படம்னா யோசிச்சு பாருங்க. அதுவும் சாம் சிஎஸ் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அவர் கம்போஸ் பண்ண பிஜிஎம் எல்லாமே பயங்கரமான ஹிட்டுங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிஜிஎம்னா விக்ரம் வேதா. இந்த பிஜிஎம் கேட்கும் போதெல்லாம் நீங்க அந்த சீனுக்கு போயிருவீங்க. அதே மாதிரி இன்னொரு பிஜிஎம் போட்டிருப்பாரு, கைதி மூவில கார்த்தி பிரியாணி சாப்பிடுற சீன் இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ் தான் கம்போஸ் பண்ணிருக்காரு. நிறைய வாட்டி கேட்டிருப்போம் வாழ்நாள், ஆனா இவர் தான் கம்போஸ் பண்ணிருக்காருன்னு தெரியாம கேட்டிருப்போம். பட் பரவாயில்ல, சாம் சிஎஸோட 100வது திரைப்படம் சர்தார் 2 பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம். பட் இதே மாதிரி இந்த ஜேர்னி, இந்த மியூசிக்கல் ஜேர்னி இன்னும் நிலனும். இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான பிஜிஎம்னா நம்ம காதுகளுக்கு வரணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சாம் சிஎஸ் பாட்டை போட்டு நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ ஸ்டே டியூன் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டுக்கூடா.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ ബൾവാ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളേ. ഇത് ഫിൽട്ടർ കാഫി വിത്ത് മീ നൗ ഉംഗ ആർജെ യശോ, ഓൺലി വൺ റേഡിയോ സുനോ. ഒരു പക്ക തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കാഫിയില போல சினிமா அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் கலெக்ஷன் கணக்கு போடலாமா? அதாவது சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், என்னன்னா எந்த படம் எவ்வளவு வசூல் ஆயிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். எவ்வளவு வசூல் அப்படின்ற கேள்வியை கேட்காம ஒரு படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதே கிடையாது. 100 கோடியா, 200 கோடியா, 300 கோடியா, இன்னைக்கு 500, 1000 தாண்டி போயிட்டே இருக்கு. அதான் சினிமா. இந்த வருஷம் 2026ல இதுவரைக்கும் 100 கோடி 100 கோடி கிளப்ல எந்த இண்டஸ்ட்ரி முன்னாடி இருக்குன்னு தெரியுமா? வழக்கம் போல பாலிவுட் இந்தி சினிமா தான் டாப்ல இருக்கு. ஹிந்தியில மொத்தமா 8 திரைப்படங்கள் 100 கோடி வசூல கடந்து போயிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா துரந்தர் 2 மட்டும் 1800 கோடிக்கு மேல போயிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்டர் 2, இது வந்து 450 crores. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூத் பங்களா அண்ட் தமால் 4, இந்த 2 திரைப்படங்களும் 200 கோடி வசூல கடந்து போயிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவுக்கு வருவோம். சவுத் இந்தியால தெலுங்கு சினிமால 7 திரைப்படங்கள் இந்த வருஷம் 2026ல வந்து 100 கோடி வசூல கடந்து போயிருக்கு. அதே மாதிரி மலையாளம்ல வந்து 4 திரைப்படங்களும், கன்னடால வந்து ஒரே ஒரு படமும், நம்ம தமிழ் சினிமால 5 திரைப்படங்கள் மொத்தமா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஜாயின் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கருப்பு 340 crores, அதே மாதிரி ஜனநாயகம் வந்து 300 crores, விஸ்வநாதன் சன்ஸ் பாத்தீங்கன்னா 200 கோடி, அண்ட் டிசி அண்ட் பராசக்தி இந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா 100 கோடின்னு மொத்தமா 5 திரைப்படங்கள் 2026ல வந்து 100 கோர் கிளப்ல ஜாயின் ஆயிருக்கு. ஆனா அந்த கலெக்ஷன் கம்படிஷன்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது, என்னன்னா இப்போலாம் வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குங்க. என்னதான் ஒரு சினிமா படத்துல ஹீரோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அதுக்கு மேல அந்த கதையில கண்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத், அதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் படத்துக்கு போய் போறாங்க. அதுவும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை தியேட்டர்ல தான் போய் பார்க்கணுன்ற மாதிரி 3 செட்டானா மட்டும்தான் படத்துக்கே போறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஓடிடியில் வந்துருங்களே, அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. அதான் கரண்ட் ஜென்ரேஷன். ஒரு காலத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்றது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி டிக்கெட் வாங்கலாமா இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாமான்ற மாதிரி 3 செட் ஆகிறது. பட் ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 4 மாதங்கள் இருக்குது 2026 முடிகிறதுக்கு. நிறைய படங்கள் இந்த 100 crores கிளப்பில் ஜாயின் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே

Welcome back to the show. இது filter coffee only one radio suno na unga RJ Yasho talk பண்ணிட்டு இருக்கேன். நீ ஹாய் சொன்னா போதும் ஒரு போதும் ஒன்னு ஏறும். எஸ் ஹாய் சொன்னா போதும். ஹாய் சொல்லி ஆரம்பிச்ச காதல் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா இல்ல ஹாய் சொல்லிட்டு ரெண்டு நாள்ல சீன்ல போயிருக்கா, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதான் இப்ப மாடர்ன் லவ் ஸ்டோரிஸ். ஆனா இப்போ நம்ம பேச போறது ஒரு காலிவுட் சினிமா. ஹாய், நயன்தாரா அண்ட் கவின் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் பாத்தீங்கன்னா ஒரு காதல் கதையா ஆரம்பிச்சு ஃபேமிலி மேரேஜ் காமெடின்னு கலர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கவினுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை, நயன்தாராவுக்கு மேரேஜ் வேண்டவே வேணான்ற ஒரு மைண்ட் செட். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கவினுக்கு வந்து நயன்தாரா மேல ஒரு லைட்டா ஒருதலை காதல் கிரியேட் ஆகுது. ஆனா அதை வெளில சொல்ல முடியல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் காரணமா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு முன்னாடி போய் கவின் என்ன பண்றாரு, நயன்தாராவை பார்த்து இவங்கதான் என்னோட லவ்வரு, பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரி குடும்பத்துக்கிட்ட ஒரு பெரிய பொய்யை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, கல்யாண ஏற்பாடுகள் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பொய் சொல்ல போய் ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு ஃபுல் வெட்டிங் ஈவெண்டா மாறுது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கவின் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயன்தாராவும் கலர்ஃபுல்லா இருக்காங்க. காஸ்டியூம் எல்லாம் படத்துல இருக்க சாங்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனிருத் பாட்டின ரசகுல்லா பாட்டா இருக்கலாம், துருவிக்ரம் பாட்டின குடிகார நெஞ்சு பாட்டா இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ்குமாரோட கண்ணங்குழி இந்த மாதிரி மூணு பாட்டுமே மூணு பிரபலியங்கள் பாடியிருக்காங்க. அண்ட் சாங்ஸுமே நல்லா அட்டென்ஷன் வாங்கியிருக்கு. ஆனால் படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது படத்துல வர சில சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றத வந்து நாமளே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஓவராலா வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா காமெடி லவ் ஃபேமிலி மோஷன்லாம் கலந்து ஒரு வெட்டிங் கன்ஃபியூஷனோட ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா அந்த டாக்ஸிக் படம் பார்த்துட்டு இந்த ஹாய் படம் பார்த்தீங்கன்னா அப்பாடா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, ஹாய் சொல்லி சினிமாக்கு போகலாமா இல்ல பாய் சொல்லிட்டு வீட்டிலேயே ஓடிடியில் வெயிட் பண்ணலாமான்றது நீங்க தான் முடிவு பண்ணும். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து வந்து இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. இது filter coffee, ஒரு பக்கா தமிழ் காலிவுட் filter coffee. இல்ல நான் உங்க RJ யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் only on radio suno. பாரிஸ் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஈஃபில் டவர், பிரெஞ்ச் ரொமான்ஸ், காஃபி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ தமிழ் சினிமால பாரிஸ் கஃபே அப்படின்னு ஒரு படம் வரப்போகுதான். இந்த பாரிஸ் கஃபே மூவிய சாரத் சிலன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி படத்துல குரு சோமசுந்தரம் அண்ட் அனுமோல் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மலையாளம் மூவில ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துலயும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த பாரிஸ் கஃபே படத்துக்கும் பாரிஸ் சிட்டிக்கும் என்ன சம்பந்தம்னு மூவி டீம் கிட்ட கேட்டா அதை பத்தி எதுவும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறாது. இந்த மாதிரி வந்து விமனை ரெஸ்பெக்ட் பண்றது பத்தி படத்துல முக்கியமான கருத்துக்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ பாரிஸ் கஃபே வந்து ஜஸ்ட் காஃபி குடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ற படமா இல்லாம காஃபியோட சேர்த்து கருத்தும் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ மை டியர் மக்களே, பாரிஸ் கஃபே மூவி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பாரிஸ் சிட்டிக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி சுத்தி பார்க்க பட்ஜெட்லனாலும் பாரிஸ் கஃபே மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு சுட சுட வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க RJ யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: லைஃப்ல எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு நல்ல காஃபிக்கும் ஒரு நல்ல பாட்டுக்கும் என்றைக்குமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுமா, அப்போதான் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. பட் நம்ம ஷோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. ஸோ கருத்து ஆஃப் த டே இன்னைக்கு என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா,
3: சித்தப்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது.
2: கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைச்சது எதுவுமே நினைக்காது. எவ்வளவு சிம்பிளான லைன் இல்ல, சிம்பிளா இருந்தாலும் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மீனிங். நம்மளா இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் மோட்டிவேஷன் ரீல் பாக்குறதோ இல்லை வந்து சக்சஸ் ஸ்டோரி பாக்குறதோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம லைஃப்ல ஸ்டோரியை கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து டெய்லி எஃபர்ட் கொடுக்கணும். அதான் நம்ம சினிமா ஆர்டிஸ்டும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அவார்டுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பிளாக் பஸ்டருக்கு பின்னாடியும், ஒரு ஹிட் சாங்குக்கு பின்னாடியும் பல பேரோட பல வருஷம் உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமா பாக்குறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் எடுத்துங்க. ஓகே, சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றோம், லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆகிறோம். இன்னைக்கு ஷோ வந்து முடிய போற நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஷோ நல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கருத்து கமெண்ட் இருந்தா கண்டிப்பா போய் ரேடியோ சுனோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா வந்து ஆர்ஜே யஷோ அப்படின்ற போய் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க. நான் உங்க ஆர்ஜே யஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், பாய் பாய், டேக் கேர்.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?